0: راديو البيجيس. مرحبا بكم في الراديو اللي كتمزك العالم الموسيقى العالمية وأي حاجة بغيتو. 95.404.2 FM. خليكم معنا في راديو البيجيس.
1: Un message, certainement pas. Un message, le seul message que je pense puisse être véhiculé par de la musique sont des hymnes patriotiques.